அன்பசேது தலையில் இத்தி வச்சு கொண்டாடுவோர். நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிக்க அது ஏன் பழக்கம், காலை இழுத்து உயர்ந்த